0: அரைக்கிலும் பொடிக்கலும் ஈஸியாகுனா த்ரீ ஜா மிக்சிகள் இப்போ வெறும் 1990 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
1: ISI மார்க்கோடு கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 2490 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.